0: ஆமத்தின் உம்ரேத்தின் தாஜி சிச்சினா வளர்ந்தார் ஊர் மாதால் கொண்டுவேன் மறைக்கே அனைந்தியாங் ஊருங்கள் ஓய் ஓயரா மறக்க குரோட்டு வந்துரியோ மலா சிச்சினா மறக்க பெருவாலா.
1: On Triple J and ABC Radio Australia, you're listening to Blackout.